0: அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக
1: Been tired of him, fly boy. Yeah, I'm a life up in high boy. Yeah.